0: கூட்ட மெசுவாக அர கூட்ட மெசுவாக அர கூட்ட மெசுவாக அர கூட்ட மெசுவாக
1: ஷுபோய் பாதிஷா
0: பென்டாய் ரஹ ஃப்ளை பாய் யே ஹம் லைஃப் பே ஹை பாய் யே தூ ரஹ தேரி ராய் பாய் யே